Asrul Kanjur, Ampar Murbaji dan Syai Sitapra. Sangri, Sangri. முள்ளிக்கட்டி திராசி கண்கொள்ளி மரவத்தை நான் வந்த நாகூர் திருவஞ்சேஸ்வரம் உப்புந்த எர்த்தர பீஜூர் பைந்தூர் பைந்தூர் ஐயா.

0: கத்தி, அங்கடி அக்கி பங்கடி மீன் எல்லார் மணி கத்தி, நம்பதி மக்கள் பூஸ் பேண்ட் ஹாக்கண்டவுக்கு ஒன்சூர் இல்ல எத்தி, நம்பதி மக்கள் பூஸ் பேண்ட் ஹாக்கண்டவுக்கு ஒன்சூர் இல்ல எத்தி. ஆசாடி ஹப்ப பந்தரு மழி பந்ததஷ்டு காந்தில்ல, மழி இல்தித் பியாசயா எந்த ஆத்தோ கொத்தில்ல, மழி இல்தித் பியாசயா எந்த ஆத்தோ கொத்தில்ல, எந்த ஆத்தோ கொத்தில்ல.
1: பஞ்சமி வைத்தியன் ஹாட் கேன்றி அல்ல, இங்க நம்மது ஒன் கேணியல்லே.